இன்சார அறுத சித்தார்த்த குமரும் தம மவ வூ மகாமாயா தேவியகே குசே பிலிசிந்த கனீம சிதுவேத அதுவன் பின்பர அசல பொஹோ தினகதிய துசித்த தெவுளவ வெடவிசு போசதுன் மகா சேனுவனின் யுக்தவ கல்யல் பலா சதரவரம் தேவியன்கே ஆரக்ஷாவின் சில்வத் மகாமாயா தேவியகே குச பிலிசிந்த கத்தே ඇසල පුන් පොහෝ දිනයකවීම සුවිශේෂී සිදුවීමකි. එදින මහාමායා දේවිය උපෝසත සිල් සමාදන්ව සයනය කරන විට සුදු ඇත්පැටවෙකු සුදු පියුමක්ගෙන මව්කුසට ඇතුළුවන සීනයක් තුටුවාය. මෙම ආශ්චර්යමත් සිදුවීමත් සමඟ දස දහසක් සක්වල එකවර කම්පාවෙමින් මහත් ආශ්චර්යක් පහළ විය. ඇසල පොහෝදා පින්සාර අරුත

0: ஃபைபர் லேசர், சிஎன்சி லேசர், பிளாஸ்டிக் லேசர் சமக நவீன லேசர் தாட்சணியின் சமருபலக பதக்கம் பாசல் நில லாஞ்சன நாம போர்தன் அனர்கனிமாவுக்கின் வெள்ளங்கில பன்சலசல ஓப்பனிங் ப்ரொடக்ஷன் வெதின் அமதன்ன பிந்து ஐக்கை கைதிக்காய் ஹத்சிய திஸ் நவியாய் ஏகசிய சுவட
1: ஐயோ ஹீனையாக்த தேக்கி அப்பராதி
2: ඒ ඒ මොකද මේ කෑ ගහන්නේ?
1: ඉවරයි අද.
2: ආ කවද දැක්ක හිනේ?
3: මගේ සුදු නෝනේ අලි වැඩේ මේ මන.
2: ඕවද බුදුමවක හිතට දැනෙන සිංහන්න. සතිය දවස් පහේම දවල් 1ට.
0: සින්දු කෆේ විත් නිමේෂා.
4: 89.1 89.3 Supreme Radio.